மோகன். அக்கம் எஸ் ஆர். ஆன் த வயலின் சி என் தியாகராஜு. ஆன் த மிருதங்கம் தும்கூர் பி சசிசங்கர். ஆன் த கட்டம் சரத் கௌஷிக். அண்ட் ஆன் த மோர்ச்சிங் டி ஏ ராமானுஜம். டு பிகின் வித் பிரணமாம்யஹம் கௌரி சுத்தம். ரிட்டன் பை மைசூர் வாசுதேவாச்சார். செட் டு கௌளராக ஆதிதாளா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: யுபி ராஜு அவர்களின் மேண்டலின் இசை கேட்கலாம். எம்ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். மூலாதார மூர்த்தை என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: UP Raju அவர்களின் மேண்டலின் இசை ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. எம்ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து ஓரோடி வந்தேன் கண்ணா என்று தொடங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல், தர்மவதி ராகம், ஆதிதாளம்.

0: இதுவரை யு பி ராஜீவ் அவர்களின் மேண்டலின் இசை கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: உச்சிஷ்ட கணபதௌ காசிராம கிரியராகம் ஆதிதாளம்.
1: லிசன் டு உச்சிஷ்ட கணபதௌ, a composition in ராக் காசிராம கிரியா செட் டு ஆதிதாள்.

தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டதும் தக்கட்டத

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: திருஷூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி வி ரவி அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். முதலில் சரோஜநாப சுவாதி திருநாள் கிருதி, ராகம் சக்கரவாகம் ஆதித்தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ரவி அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். எதுட நிலச்சிதை, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை திருஷூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டோம். வி வி ரவி அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீண இசை கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் பத்ரி சதீஷ்குமார் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 அன் எக்ஸ்க்ளூசிவ் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் சேனல். யூ கேன் நவ் லிசன் டு அ வீணா ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ராஜேஸ்வரி பத்மநாபன். ஷீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ பத்ரி சதீஷ்குமார் ஆன் த மிருதங்கம் அண்ட் வைக்கம் ஸ்ரீ ஆர் கோபாலகிருஷ்ணன் ஆன் த கட்டம். நிகழ்ச்சியில் முதலில் சங்கராபரண ராக வர்ணம் ஆதிதாளம். த கான்சர்ட் பிகின்ஸ் வித் அ வர்ணம் இன் ராக் சங்கராபரணம் செட் டு ஆதிதாள்.

இனி சரசீரு ஹாசன பிரியே, புலியூர் துரைசாமி ஐயர் இயற்றியது. ராகம் நாட்டை ஆதிதாளம். லிசன் நவ் டு சரசீரு ஹாசன பிரியே, கம்போஸ்ட் பை புலியூர் துரைசாமி ஐயர், இன் ராக் நாட்டை செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீணை இசை. பக்கவாத்தியங்கள் பத்ரி சதீஷ்குமார் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a Veena recital by Srimati Rajeshwari Padmanabhan. She is accompanied by Shri Patri Satishkumar on the mridangam and Vaikam Shri R. Gopalakrishnan on the ghatam. Ini Yetavunara Tyagarajar Kirtanai Kalyani Ragam Adi Thalam. Listen now to Yetavunara, composed by Saint Tyagaraja in Rag Kalyani, set to Thal Adi.

நேயர்கள் இதுவரை கேட்டது ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீணை இசை. பக்கவாத்தியங்கள் பத்ரி சதீஷ்குமார் அவர்கள் மிருதங்கம், வைக்கமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிசனிங் டு அ வீணா ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ராஜேஸ்வரி பத்மநாபன். ஷி வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ பத்ரி சதீஷ்குமார் ஆன் த மிருதங்கம் and Vaikam Shri R. Gopalakrishnan on the Ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7, an exclusive Indian classical music channel.

சிற்றும் விழிச்சுடர்த்தான். ராகமாலிகா ரூபகதாளம். நெக்ஸ்ட் இஸ் ராகமாலிகா செட்டு ரூபகதாளா சிற்றும் விழிச்சுடர்த்தான்.

எத்தனை கோடியின் தேசி ராகம் ஆதிதாளம். நெக்ஸ்ட் ஐட்டம் இஸ் ராகா தேஷ் செட்டு ஆதிதாளா எத்தனை கோடியில்.

பெல்லை தாமரை, பீம் பிளஸ் ராகம் ஆதி தாளம். நெக்ஸ்ட் இஸ் இன் பீம் பிளஸ் ராகா, வெள்ளை தாமரை ஆதி தாளா.

தக தக தக தக தக இன்ட்ரோ சிவசக்தி ராகம் ஆதிதாளம். லாஸ்ட் ஐட்டம் ஆஃப் திஸ் கன்சர்ட் இஸ் இன் ராகா சிவசக்தி செட் டு ஆதிதாளா. தக தக தக தக தக இன்ட்ரோ.